0: ஜீவ மானதேவியான் வாசேட சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷி பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உன்வாசிகே சிங்காசன இதிரியே சிதினா வெடி மஹல்லான் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் வாசி இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ